கீரி சிறப்பதீராகு கிதக மசலவ நம்மக்கன வாழம் பெல்குல் ஊசிரார சிது நகர சிரா லாய்ப் தே புருக்ராம் அதிர் பனிதர்ந்த வைக்கிலக்கிலா நாம சலிராசிஜி.